காயத்ரி என பரம மந்திர வெந்தாரியர் ஸ்ரீயநாயுவபலவ ஜயவபேடிர்தொடம் காயத்ரி என பரம மந்திர வெந்தாரியர் தீயம் பிரச்சோதிசந்தனுதினதி பேடிதரு ஸ்ரேயஸ்ஸு தீமஹிமே மங்குதிம்மா தீயம் பிரச்சோதிசந்தனுதினதி பேடிதரு ஸ்ரேயஸ்ஸு தீமஹிமே மங்குதிம்மா.

0: என்ன மாதிரி போச்சு. நாங்க பறக்கையும் கை போப்பா
1: அனுச்சுங்க, எங்கட ஆசை ஆமிஷக்கு பலியாயிண்டுங்க.
0: ஆசை ஆமிஷக்கு பலியாயிண்டு. அது என்ன கிடைச்சுன்னு நாங்களோட மக்களை நாங்க சாக்கு வந்து, அது எங்களோட அப்பா அவங்கிறது மாதிரி தப்பு. நாங்க சாக்கு வந்த சிஸ்டம் தப்பிச்சுட்டு அடித்தனுங்க. நாங்க சிஸ்டம் வந்து கணவட்டி, நாங்க எல்லாம் சர்க்காரி ஸ்கூல்ல ஓதுனீங்க. நாங்க எல்லாம் நாங்க கான்வென்ட் வீட்டுல நாங்க கந்து நாங்க வந்து பாலாயத்துல நாங்க நாங்க ஜீவ மாத்திரம் நாங்க சாயத்தை நடத்தின்னு போயிடணுன்றாங்க. நாங்க அதுங்க நாங்களோட மக்களா சாக்கொத்தது தப்பி போயிட்டு, சிஸ்டமே தப்பி போயிட்டு. நாங்கிறது மனையில அப்ப மக்கள் தக்குபடியாதே கம்மியாகி போயிட்டு. எல்லாம் வியாபாரத்துல மாதிரி ஸ்கூலுக்கு போப்பா, வியாபாரத்துல மாதிரி இங்கே வைப்பா. ஐந்து கிண்டா மனுஷன் பிறந்த காமதெல்லாம் கலர் கலர் கலர் ஆயிரத்து கலர் காமதெல்லாம் எங்களுக்கு நல்லது காம போயிட்டு அதனோட புத்தவா. நீ திட்டுக்கு போயிட்டு வலிஞ்சு போவ மாதிரி அந்த போயிட்டு புத்தவா. என்ன கிடைச்சிக்காது நாங்களா தப்போ. நாங்க மக்களை சாக்கணுன்னு விதானம் எந்த ஒண்ணு தப்பி போயிட்டு நாங்க எல்லி நோட்டி நங்கட எந்த ஒண்ணு எல்லி சமாஜத்துல எல்லி நங்கடது இது கூட நங்கடது எல்லாம் பாஷனுக்கு மாத்திரம் மீட்டி. ஆ பாஷனுக்கு மீட்டியால் அந்த காரியப்புக்கு வந்து போக்கல. காரியப்புக்கு இங்க நீங்க மங்களத்துற விஷயத்த நடத்தல. இந்த கீழே நாங்கள ஒரு மங்களா கை கொண்டு வந்துச்சுன்னு செஞ்சு இடி ஒரு ஜீவமான எச்சக்கு துட்டு நாங்கள கடைச்சி வச்சு போனிச்சாங்க. அச்சக்கு துட்டு நம்ம ஒரு மங்களுக்கு நாங்க வேஸ்ட் போனோம். அதெல்லாம் அன்னெசரி. தட தப்போது நங்கட தப்போ. இப்போ மடிச்சு இங்கே மாடோ நாங்கள ஆஸ்தினால அடவை போய் நாங்க மக்களை மங்கள வைப்போம். ஆ மக்கள் இங்கேயும் போப்போம். நாங்கள மறந்து எனக்கு ஆஸ்தி போச்சு. அப்போ பழக தண்ணி போதை நடப்புக்கு
1: அனுச்சுங்க. நாங்க ஆஸ்தி நோட்டி ஒத்துல அனுச்சுங்க வேல் மாடுதாடு இக்க தோட்ட மாடுதாடு இது சார் கம்மி மாடினுண்டு.
0: இன்னைக்கு நோட்டி நாங்க நாங்கள மக்கள் எந்தோ வேல்ற விஷயத்து தோட்டத்துற விஷயத்துல ஒவ்வொருக்கும் அதை பக்க சிந்தனை இல்லை. என்ன கிடைச்சு நாங்க மக்களை ஒரு தராதங்க படமே வச்சுடிச்சு. நாங்க ஸ்கூலுக்கு போப்பாங்க நாங்க பேல் ஊத்திட்டு போப்பாயிட்டு.
1: நங்கட எல்லா சம்ஸ்கிருதி உள்ளதே பேல் இல்ல
0: பேல் இந்த நோட்டி நாங்கட பேல் நாங்கட நாங்கட அவ்வச்ச போயிட்டு நாங்கட அவ்வ எத்தனோ இந்த நோட்டு. நீ மக்கள விஷயம் போண்டா நீ ஜீவத்தோட இப்ப எத்தனைக்கு தண்டு பட்டி நெல்லுல கொண்டு வந்த மனிதர்களுக்கு கூட்டி ஒண்ணும் காலோதி
1: அச்சகாச்சி ரெண்டு வந்து
0: அதாவது அது லட்சுமி அந்த வர்க்கத்து பேல்ல படம் கூட தயாரிருந்தது. நான் கை வச்சிருக்கேன் நட்டு நாங்க எல்லாம் நடப்பக்க எல்லாம் நடத்தமனங்களை புறமே நாங்க எல்லாரும் பெயில நடப்பக்க இல்லை. எனக்கு கைவதில் மாடியனோட எந்த எந்த அந்த நோட்டி சிஸ்டம் நாங்கள வேல் நாங்கள ஊட்ட நோட்டி எல்லா நோட்டி நாங்கள சிஸ்டமா வேல் உப்ப சிஸ்டமோ அந்த பூஜை மாட சிஸ்டமோ கோ பூஜை மாடத்து சிஸ்டமோ நாங்கட நெல் நாங்க பூஜை மாடத்து லட்சுமி பூஜை மாடத்தது
1: பிரகிருதி ஆறுதாக்கங்க.
0: அப்புறம் பிரகிருதி நாங்க ஆறதாக்கங்க பிரகிருதி நாங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் சூரியன் நமஸ்காரம் ஆடும். நாங்க சூரியன் நமஸ்காரம் கூட பிரகிருதி ஆராதக்காங்க. நாங்க நதியக்க தம்பி வச்சு போச்சது இந்த நோட்டிக்கு நாங்களா பூமி நடக்கம் எனக்கு உண்டு. நாங்களா எத்தது நீர்ல மட்டம் உண்டு அது சாதாரண 500-600 அடி அடிப்பு அடித்து
1: அக்கோ மின்ன ஆறு திங்க நீர் பேல் நிப்பிந்து
0: இப்ப ஆறு திங்க நோட்டி மே ஜூன் நீர் தங்கி செப்டம்பர் அக்டோபர் நவம்பருக்கு எத்தனை பேல் நீர் நிப்பான்
1: அக்கோ
0: அது இல்லை. இது அதுவும் தான் காரணம் இப்புறமே காரணம் வந்து நாங்களுக்கு ஆமிஷம் கொடுத்தது. நீ பேல் நட்டிட்டு எந்த சம்பாரோட எனக்கு சுட்டிட்டு சுட்டி மாடிவிட்டா நீங்க ஒரு ஏக்கருக்கு 25,000 கொடுத்தோம். அது மாடிச்சு சிறஞ்சி எடுத்தது பேல் நிலம மாடிச்சு போச்சு. இவங்க 25,000 கொட்டக பக்கம் வல்ல ஆசை
1: கிட்டுச்சு அல்லிஞ்ச மாத்திரம் பேல் பாலாச்சு.
0: அல்லிஞ்சு பேல் பாலாச்சு நாங்களா சுட்டி கிருஷ்ணனை கொண்டு நாங்க பேலிச்சு பாழாயே. அது சுட்டி கிருஷ்ணனை கொண்டு பேல் பாழாயே ஒருத்தர் தீரப்பாடு போட்டுருக்கு தீரப்பாடு போட்டுருக்கு போவீனா.
1: அச்சங்கி நாங்க அதுன்னு சுரு மாடுவாக்கா நாங்க இந்த ஒரு பரிஸ்தி பப்பான்னு கொத்தீங்க. நாங்க கது புதியது
0: அது நாங்க புதியது. ஓ இது துட்டு வந்துருக்கு நாங்க ஜனம் அடிச்சு
1: அக்கோ
0: அது தார்மதி நாங்க இல்லத்துல இங்க வேற சுரு மாடிக்கல. அதெல்லாம் நான் நன்னன் தோம்போய் ஒரு ஏஜென்ட்ல மண்டை கண்ணை எடுத்து நான் பண்ற நீக்கு 10 ரூபாய் தப்பி நினைச்சு ஏ நீங்க பூமி நடப்ப கேள்றா நீ இதுல சுட்டி கொடுத்துருந்தா நினைச்சு கொடுத்தது.
1: மின்னத்திர பரிணாம ஜானம் ஆடல.
0: ஆனா பரிணாம ஜானம் ஆடல. எங்கட பில்லு உண்டு நாங்கட அர்ஜென்ட் ஆஸ்தி உண்டு நடந்து நட பலி பண்ணோம். எந்த நம்ம பில்லு ஒரு 1,000 கோடி பூமி நாங்க வேற சுட்டி நடிக்கல அப்படி கிச்சன கை வச்சு நட்டு.
1: ரகுமாச்சியா எங்களை நீங்க வயசு வச்சுக்கிக்கா.
0: எவ்வளோ தாடிச்சு
1: அந்த இக்கலும் நீங்க போராட்டத்துல பைய ஒளிராச்சிங்க. நாங்கட கொடகு ஒளி உண்டு, நாங்கட மன ஒளி உண்டு, நாங்கட நாடு ஒளி உண்டு, வந்து நாங்கட சம்ஸ்கிருதி ஒளி உண்டு. வந்து நீங்க சுமாரு பதிலாவணை கண்டிரா நாடுல நாங்க சமஸ்ய சுமாரு உண்டு. ஒரு பரீஞ்ச நாங்க அதனை சரிப்படுத்துக்கு போகணும் தாச்சுங்க. தாரு என்னன்னு எந்த மாடு
0: நாங்கட மனநிலையில நாங்கட சம்ஸ்கிருதி நாங்க ஓகே மாடணும் நாங்க பொறுத்தோம்.

0: ஒன்று
1: சரிப்படுத்திட்டு மாத்திரம் எங்களுக்கு ஒளி காலம் உண்டு. இல்லாத்து
0: என்னென்ன பாஷன மாட்டேன்டே இருந்தியாப்பா
1: இந்த பாஷன மாடிட்டு போயிட்டு கல்லு போறதுல நாங்க கல்லு உடப்ப கிளச்சு போக்க தூசம் தூரம் இல்லை.
0: ஆடு நீங்கட இ தக்கு நல்லா கேட்டு தாப்பதும் எல்லாத்தெல்லாம் சமஸ்யா உண்டு. இதை நல்லா சரிப்படுத்திட்டு ஒரு நல்ல ரீதியில் பாவனைக்கு ஆடுந்து பயந்துண்டு இந்த நீங்கட கூட நடத்தின இ தக்கு பார்க்க நான் நிப்பிச்சிட்டு உண்டு கோல்தண்டா ரகுமாச்சேன். எங்களை இச்ச நேரம் எங்கட கூட கூடியாண்டாங்க நீங்க நல்லாமே.
1: தன்யவாதம்.